மர சையாரன சையாதி மர கூக்கமாவ சையாதி சையாதி மர சையாரே அரே கமா கமா கே மர்க சை.